0: அச்சா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரலுகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்

பெரிய வரதி என்படி மனதேசானிக்கு பேரு தெச்சின ஆடல மேஸ்திரி. ஓகே ஓவர்லோ சிக்ஸ் சிக்ஸர்ல கொட்டின ரவி சாஸ்திரி.